0: அமகஷோரும் திமங்கலேகு ஃபானங் அமுருக்குரவ்வா ஃபாவனி மிரசுகே எபஹி மக்காக வெரிரஸ்வலாங்கியங் அழுக்கம் குருமஷே எகலாங்கை எரா ஹொருமத்தெரி குரவி ரஸ்கலாங்கே அதி ஹுரிஹா எச்சம் மில்குவே ஒடுகம் வணி எகலாங்கியஷே அதி திமங்கலேகு ஃபானங் அமுருக்குரவ்வா ஃபாவனி திமங்கலேகு ஃபான முஸ்லிமுங்கே தெரேம்புமஷே
1: وَأَنْ أَتْلُوَ الْقُرْآنَ فَمَنِ اهْتَدَى فَإِنَّمَا يَهْتَدِي لِنَفْسِهِ وَمَنْ

அழுகே வெறி ரஸ்கலாக்கு ஹம கஷ்வரும் அழுகே நப்சங் அழு அணியா குஃபீமே ஃபஹே மியலாய இப ரஸ்வலாங்கே ஃபாஃப ஃபுஸ்ஸவாந்தே தெங் எகலாங்கே எகலேக ஃபான ஃபாஃப ஃபுஸ்ஸவி ஹம கஷ்வரும் எகலாங்கி கின கினயம் ஃபாஃப ஃபுஸ்ஸவா ரஹீம் வந்த ரஸ்கலாங்கே.

வெறி ரஸ்கலா இப்ப ரஸ்கலாங்கி மியளாயன் நியமை திவ்வா ஃபாவாதி ஃபஹே துவஹக்வெஸ் குவெரி நவ்வாகி வெறிவா மீஹெக்கம்கா மியளா நுவா ஹுஷீமி.

0: 商演。
1: Assalamu alaikum.
2: Wa alaikum salam. Donta hal khenita.
1: Donta hal rangaru. Fatun ko bali ve ulaka ingeta.
2: Aa donta. Komme do ko salu bala. Beenu mahiter ka for ko temu midani. Donta kambudu noe. Fatun ko ko ekanya noane. Kokko ekanya ulati doctor da kam ves ta divaneta. Ehem ve mekam ve sar me vara farwa teri kamai ki ebakura.
3: தத்தா கொளம் நூற மிகுண்டிக இசைந்தே ஆஹாரம் கொளம் முறலஃபானா தத்தா இசைந்தே
4: ஹாது அங்கலே கொக்கோ வர பொட சுக்ரியா
3: கொத்தேவே குட குட ஹேவகமக்கும் எஹெம் மீஹே கெதத்துரு அமாம்வே உஃபாவெரி வேதானே
5: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் யூ ஆர் நாட் ready for this
0: dile he film film adi series bil ma shogrewa ai hun terina genesteni balala sai
6: nice job kid
7: thanks captain big fan of spider-man
6: yeah we'll talk about it later
8: ei endraniya vare vefadati unnani
0: balala sai film adi series takayku mi faharus fahi badal kollane
9: well good luck with your journey
10: ಕೊಮ್ ಹಫ್ತಾಗಿವೆಸ್ ಬುಧ ದೊಹ ಮೆಂದುರು ಫೌ ದೇಜ್ ಜಹಾಯರು ರಿಪೀಟ್ ಬುರಾಸ್ಪತಿ ದೊಹಗೆರೆ ದಿಹೈ ಜಹಾಯರು ಅದಿ ಹುಕುಡು ದೊಹಗೆ ಮೆಂದಮು ಬಾರ ಜಹಾಯರು ಹಮ ಏಕಣಿ ನುವ ದಿಹೈಕೆ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ದಿವೆ ಎಫ್ಎಂ
11: ಮೀ ಅಬ್ದುಲ್ಲೋ ನಾಶಿಫ್ ತಾತಿ ಜೋಶಾ ಫೋರಿಯಾಕು ಅಡೋಸೋ ಮುಂತಿಯ ಗೆಂತವಣಿ ದಿವೆ ಎಫ್ಎಂ